கதிர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா கதிர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா கதிர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா தொம் திருநா தொம் திருநா கதிர்தானி தானி தொண்டானி தழுத்தம் திருநா தானி தானி தொம் திருநா தொம் திருநா தொம் திருநா திருநா திருநா திருநா கதிர்தானி தானி தொண்டானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தத்ருதானி தானி தொம் தானி தாலல் தோம் திருநா தத்ருதானி தானி தொம் தானி தாலல் தோம் திருநா தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக திராம் தத்ருதானி தானி தொம் தானி தழல் தோம் திருநா சங்கீத் புஜங் பிரியா சந்த்